கத்தது கிட்ட தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடுக்கு தடு